எவ்வளோ ஜோர்ஜே அனுமான் ஜோர்ஜேடி மான் புத்தரையில் மூசிக்கிறப்பா மான் அம்ம ஒய்ஸ் மாக்கா இயல மான்லாயே மான்லாஹாயே ப்ரிப்பாரில் அதுபா பிரேண்டா இயர் மேரா டியே குறிச்சிட்டு நமக்கு ஃப்ரெஷ் இல்லைப்பா ஏ பா ப்ரிப்பார் சாம் அந்த சத்துபா பிரேண்டா தேங்க்யூ ப்ரிப்பார் ஆண்டி டியா கே ஹே ப்ரிப்பாரா சார் நே விளாத்தேனே நே மாவும் சீரமாக காத்தேன் லிகேபா குல்தூரா நீங்க நெபேன் சென்னை சென்னை சென்னை நெபே ஆனால் மாவும் சீரா நம்ம மாவன் பீன் சீரமாக காத்தேன் ஸ்பேர கத்தக்க நம்ம மாவன் பீன் நிறைய சாம் லவ்டியாக நான் ஃபாத்தி டோமின் பூரஸ் நான் ஃபாத்தி அதுவும் மேலும் தோமாத்தே எப்போ திருமாய் திருமாய் திருமாய் தான் கொண்டு ஃபாத்தி கொமெண்ட்டாரு ஓகே காபூன்லா ஐயா சாமாய் சாமாவும் சாத்தியமாய் அம்மாவும் சாமாய் வா அம்மா அம்மா இத்தியா வா பறித்தாலும் ராமத்தியா மஸ் கேத்தாலுவா காபூங்கார் கேத்தாலுவா மியூத்தியா துணே பார் அம்மாவும் சரணே சுவாரா சாய்க்கார் வேலைறோண்ணா ஊசிக் அவனி சுவாரா மேசாக்கிறது மாக்க அம்மாவும் சீராரோ நபி அஜுட மியூத்தில் அம்மாவும் சலாய் அம்மாக்கு மியூத்தே நபி திருஃபல் மாய்த்தான் ஹைத்தான ஃபாத்தியின் கொமெண்டார் நோய்த்தனை ஒரு லோரித்தேபா இய துக்கு சியா லியூ மினோத்து ரொனோலோ ரேசிங் ஹாப் நபி செய்ய ஃபாத்தி நோத்தினிய ப்ரோக்ராமா இய குவரண்டா மினுட்ஸ் நிலாரம் ஹஃபுண்டி தெர்மினா ஒரு மாத்தினிய ப்ரோக்ராமா நபி கிட்டலுவான ஃபாத்தி மன மனோ வீஞ்சிரோத்து கிட்டலுவான ஃபாத்தி மாநில கொமெண்டார் மைபா அத்துனே இத்த ஹலோன ஃபாத்தி தினிய ப்ரோக்ராம் காலமூர் கேஸ்தூரி ராடிலிபராடி டீலி இய காலனே லிலி அமுதுக்கோ பேலுங் மாரிசே இக கரி பாலும் கரெக்டாக தக்கம் பயன்லே தித்தலா ப்ராப்ளமா I balon to descansa una cari buon descansa tu ne prepara energia li vai loro aba ne abbiamo fatto solo attività personal ma che da voce roto a solo e aba no mano bin sirto mica cato enzo fatti tene radio libera radio cari e buon enzo fatti mano mano bin sirto e ne abbiamo cordon mantenere una hela tene frequenza radio libera radio di lì 95.8 megahertz vai e cala ne Okay, balon karakatu usu musika rumah dia lama apa perita kasti ba. Panati mana tu kalau musik kita main ami maka han sambil ronai lah mau nil yang bukan jantar betul bawa ciroto family ciroto eh. Apa kerja tu barona musik ya gak dia